அன்பார்ந்த ஒட்டோபோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்றைய தலைப்பு யுத்தம் வேண்டாத உலகம். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, சத்தம் இல்லாத உலகம் கேட்டு யுத்தம் இல்லாத எப்படின்னு. ஒரு யுத்தம் வந்து வெற்றியோ தோல்வியோ அது ஒரு போரியோட முடிவு. இப்போ டேங்கிகள் அந்த இதெல்லாம் முன்னாலும் சரி பின்னாலும் சரி, ஆனால் எப்போவுமே தோக்கிறது அப்படிங்கிறது ஒரு பூமி தான். ஏன்னா ஒரு போர் விட்டு போகிறது வந்து ஒரு தரிசு நிலத்தை எதுவுமே விளையாது. எங்கே பார்த்தாலும் அழுகுறல், பசி, பஞ்சம், பட்டினி. ஏன்னா 1965 யுத்தத்துக்கு பிறகு அந்த டயத்தில் நான் யுத்தத்தினுடைய பின்விளைவுகளை நிஜமாகவே பார்த்தேன். அதனால தான் இந்த எபிசோடை யுத்தம் இல்லாத உலகம் வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்குமே ஏதோ ஒரு மோதல்கள் தீவிரம் அடைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எங்கெங்கேயோ இது எப்போ முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் தான் நம்மளுடைய இது ஏஞ்சிருக்கு. இந்த நம்ம எப்போ ஒரு அமைதியான கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் நம்மால் உருவாக்க முடியும், அது யாராலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இன்றைய தலைமுறைகளுக்கு அவசியமானது ஒன்றுன்னா இதுதான். ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம். ஒரு டிஸ்க்ளைமராகவே இந்த எபிசோடை பற்றி நான் உங்களுக்கு போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோடில் நான் சொல்கிற தகவல் வந்து அந்த யுத்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், அது நமக்கு கொடுத்த படிப்பனைகள், ஒரு சில உண்மைகளை தான் இந்த இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதில் நான் யாரையும் ஒரு குறை சொல்கிறதோ இல்லை பாராட்டுறதோ இது சரி இது தவறு அப்படின்னு விமர்சிக்கவோ இல்லை. ஏன்னா போர்னாலே நிறைய வன்முறை, ஒரு விதமான பிரிவினை, புரிதமான வெறி, இதெல்லாம் அதிகரித்து வர்ற இந்த உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் அமைதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது. இது நிஜமாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் நம்ம இந்த தலைமுறை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். இந்த நிகழ்ச்சிக்கான தூண்டுதல் அப்படின்னு நான் சொன்னால், சமீபத்தில் நிறைய அந்த சின்ன சின்ன ரீல்ஸில் அவங்கவுங்க ஸ்டக் ஆகி அந்த வார் ஜோனில் அவங்களால் வெளியில் வர முடியாத மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாயின நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் நிறைய வலைத்தளங்களில் வந்து ஸ்டாப் த வார் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து ரொம்ப இதுவாக, அதாவது யூடியூப் பாடல்கள், அதுக்கான பேனர், இதெல்லாம் நிறைய இப்போ பரவலாக அதுதான் வருது. ஒரு ஒரு இதை தரந்தால் இது தான் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம காலத்தில் சொல்லுவாங்க, அப்போ அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து கதைகள் சொல்லுவாங்க, ஒரு போர்னால என்னங்கிறது, போர் எப்படி உருவாகுதுன்னு. எங்கள் காலத்தில் என்னெல்லாம் கதை சொல்லுவாங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாகப்பிரிவினை நடக்கிறது ஒரு அண்ணா தம்பிக்கு மத்தியில், நல்ல ஒத்துமை அந்த குடும்பம், ஒரு ஏதோ ஒரு பொருளாதார காரணமாக என்ன ரீசன்னு தெரியாது, ஆனால் அந்த பாகப்பிரிவில் அந்த மனசு எவ்வளவு ஒரு துயரும். குழந்தைகள் அதே போல் இப்போ அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் இதெல்லாம் கூட வந்து ஒரு விதமான போர்கள் தான், வார்த்தை போர்கள், இதெல்லாம் கூட ஒரு இது தான். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, மகாபாரதம், ராமாயணம் இதை பற்றியெல்லாம் ஒரு கதைகளாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, முக்கியமாக சொல்கிறது ராமாயணம் வந்து ஒரு

பெண்ணாசையினாலையும் மகாபாரதம் மண்ணாசையினாலும் உருவான ஒரு காவியங்கள் அப்படின்னு. ராமாயணத்துலையாவது வந்து பெருசாக ஒரு இழப்புகள் அப்படிலாம் இப்படிங்கிறது இல்லை. ஏன்னா தனக்குரியவளை கவர்ந்து போகும்போது ஒரு சத்திரிய தர்மம் போய் அதை போராடுறது, அது தர்மம். அது இன்றைக்கி உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்துகிட்டு போனால் போய் கோர்ட்டு கேஸ் நீங்கள் போக மாட்டீங்க, அது தர்மம் தான். அப்போ அந்த டயத்தில் பூரா நாங்கள் தர்மம், நம்ம தர்மமாக தான் சொல்லணும். ஆனால் மகாபாரதம்ன்ற காவியத்தில் வந்து அதில் வந்து பெண்ணாசையை தவறும் உளவு துரோகம் அப்படி நிறையவே இருக்குது. இன்றைக்கி இந்த வந்து ஒரு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த கட்டுக்கதை இது வியாசருடைய கற்பனை கதை அதனால் வந்தது அப்படின்னு. ஆனால் அதில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு காலத்தில் ஒரு மனிதர்களாக இந்த பூமியில் நடமாடியவர்கள் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு சாட்சி என்னென்னா, கிருஷ்ணர் நம்ம அளித்த பகவத்கீதைங்கிறது தான். சரி, ரொம்ப ரொம்ப கொடுமையான போர்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுனா அந்த ஈப்பை கீதிகாசத்தில் சொல்கிறது குருஷேத்திர போர் தான். அந்த போர் மூண்டத்துக்கு காரணம் அப்படின்னா இன்னைய வரைக்கும், ஏன்னா நிறைய கிளைக்கதைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன், அம்பை அம்பிகா அம்பாலிகா அவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு துரோகம். இதில் முக்கியமாக சொன்னால் சகுனி, சகுனுடைய சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சகுனி ஏன் அந்த சூழ்ச்சி பண்ணான் அப்படின்றதுக்கு அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் வச்சுருந்தாங்க. அதே போல் அது நீடித்த காலம், அதில் கலந்து கொண்ட மா வீரர்களுடைய எண்ணிக்கை, அவங்க பின்னணியில் இருக்கிற பல்வேறு கதைகள் நோக்கங்கள், இதெல்லாமே வந்து முக்கிய காரணம்தான். முக்கியமாக சொல்லணும்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இருந்த அரியணை தவிரவும் அதீத பேராசை, பொறாமை, வஞ்சகம், பெண் அவமதிப்பு, குறிப்பாக சொல்லணும், இதுதான் இந்த போர் இவ்வளோ தீவிரமாக நடக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் தான். இன்னொன்று, இந்த கே அப்படின்னா ஒரு இதுவாக துரியோதனன் போன்ற ஒழுக்கம் இல்லாதவங்களுடைய நடவடிக்கைகளை விட ரொம்ப மதிப்பு மிக்க மனிதர்களான பீஷ்மரும் ஒரு நல்ல ஒரு இதில், இந்த துரோணாச்சாரியாரும் சொல்லுவாங்கள ரொம்ப வினயம் மதிநுட்பம் உள்ள விதுரரும் அவங்க தன்னுடைய கடமையை செயலாற்றாமல் போனது கூட இந்த குருஷேத்திர போருக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. உண்மையோ பொய்யோ, மகாபாரதம் ஒரு எல்லாருக்குமே ஒரு படிப்பினை தான் சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு பாகப்பிரிவினை இதை பற்றி. அப்போ அந்த காலங்களில் இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. இந்த பாடல் நம்ம கேட்போம்.

இந்த போர்ங்கிறது இன்னைக்கு வெவ்வேறு காரணம் வெவ்வேறு வடிவங்களில் உலகம் முழுக்கவே அப்பப்போது நடந்துதான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்து பார்த்தா சேர சோழ பாண்டியருடைய வரலாறு சொல்லலாம். அதுக்கு முன்னாடினாக்க ஒரு 3500 வருஷத்துக்கு பின்னாடியோ இன்னாடியோ கிட்டத்தட்ட ஒரு 15,000 போர்கள் நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் வலைதளத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும், இந்த 20வது நூற்றாண்டு பின்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட போர்னால் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் மக்கள் வந்து போரால் இருக்கும் இடர்பாடுகள், அந்த அப்புறம் போருக்கு பின்னாடி வந்த ஒரு கொள்ள நோய்கள், இதனால் கொஞ்சம் பேர் மனிதருடைய ஹியூமன் லாஸ் ஏற்பட்டிருக்குன்றாங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லுவாங்கள்ல, அது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் இங்கே குறிப்பிட விரும்பலை, ஏன்னா அது அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் இப்போ கூகுளில் தட்டினா வந்துடும். நாங்கள் படித்த காலங்களில் கலிங்க போர் அப்படிங்கிறது ஒரு இந்திய வரலாற்று ஒரு தாக்கமாக நாங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சுருக்கோம். இப்போ எத்தனை பேருக்கு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அதில் தான் அசோகர் வந்து சாலை அமைத்தார், வழி எங்கும் மரங்களை நட்டார், தண்ணி பந்தல் அமைச்சார் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பயஹாட்டான ஒரு மாதிரியான இது அசோகர் அப்படின்னா. ஏன்னா மௌரிய பேரரசருடைய அப்படியே பிம்பிசாரர் அப்படிங்கிற மாதிரியான இது. இந்திய வரலாற்று அந்த வரலாறுன்றதுல அதில் வந்து ரொம்ப மிக சிறந்த ஒரு மன்னர் அப்படிங்கிறது அந்த கிரேட் அசோகா அப்படிங்கிறது. இவர் வந்து 262-261 BC, அதாவது பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான இதில் மௌரிய பேரரசருடைய. இந்த கலிங்க போருங்கிறது வந்து ராஜா அனந்த பத்மநாபருக்கும் அசோகருக்கும் மத்தியில் நடக்குது. இந்த கலிங்கம் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து நம்மளுடைய இது கீழே அந்த இப்போ நம்ம சொல்லும்போது திராவிடம் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அது. அசோகர் வந்து இந்த மௌரிய ராஜ்யத்துடைய அரசராக பதவியேற்ற பிறகு அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுல ரொம்ப இதுவாக இருக்கார். அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்துகிறாரு. அதில் இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த இது, அதாவது எப்படின்னா இந்தியாவுடைய ஆந்திர பிரதேசமும் ஒரிசாவோடைய பெரும் பகுதியும் தான் கலிங்கம். இன்றைக்கி கூட கலிங்க எக்ஸ்பிரஸ்னு ஒரு இதெல்லாம் போதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ட்ரெயினும் ஏதோ ஒன்று போதுன்னு. அதனுடைய காலம், இந்த கலிங்க போரோட காலங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நந்தாஸுடைய அந்த டைனாசிட்டி போன உடனே சந்திரகுப்த மௌரியர்கள் வந்து இந்த கலிங்கத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கிறார். ஆக்சுவலி அவங்களுக்கு போர் செய்கிற எண்ணமே இல்லை. நிர்வாகத்தில் முழு கவனம் இராணுவ சக்தி, இராணுவனாக்க அந்த காலத்தில்

இல்லை இல்லை, இப்போ நம்ம செஸ் போர்டில் பார்க்குறோம் இல்லையா, யானைப்படை குதிரைப்படைன்னு அதுதான் அந்த காலங்களில் காலாட்படை, அதாவது சிப்பாய்கள் அவங்க தானே தவிர இப்போ மாதிரி அந்த வெடிகுண்டு பீரங்கி அதெல்லாம் கிடையாது. அதுதான் தன்னுடைய அந்த போர் சக்தி. இவங்க வந்து இந்த இது அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும் போது மலாயா, மலாயங்கிறது இன்றைக்கி இருக்கிற பர்மா அந்த மாதிரி மலையா இந்த மாதிரி இது, அதே போல் ஜாவா சிலோன், சிலோங்கிறது இப்போ இருக்கிற இலங்கை, அது மாதிரியான வெளிநாடுகளில் வணிக உறவை மேம்படுத்துறதுக்கு அதனால் ஒரு பொருளா, இதனால் அந்த வணிகம் போனாலே என்ன அவங்களுடைய பொருளாதார அந்த கண்ட்ரியோடைய அந்த பொருளாதாரம் மேம்படுது இல்லையா. ரெண்டாவது இந்த ஒரு தேசிய அந்த அவங்களுடைய எல்லை பாதுகாப்பு இது எல்லாத்தையும் வலுப்படுத்துறது தான் கலிங்கத்தின் மீது அவர் படையெடுக்கிறார். அப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில எச்சரிக்கைகள் சொல்கிறாங்க. என்ன அவ்வளோ ஈஸி கிடையாது, நிறைய செலவுகள் ஆகும், சேதங்கள் ஏற்படும், கடுமையான தைரியமான இது இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இறுதியாகவும் இந்த போரை தொடுக்கிறாரு மிகப்பெரிய பேரழிவு. அதாவது என்ன சொன்னாங்க, மிருகத்தனமான காட்சிகள் இந்த வீரர்களையே சோர்வடை செய்துனா பார்த்துக்கோங்க, ரத்த கலரின் வாங்கல அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த காலத்திலே லட்சம் ஆண்கள் நிறைய பேர் நாடு கடத்தப்படுறாங்க, எண்ணற்ற மக்கள் அப்படியே போரில் வந்து இந்த அவருடைய ஏகாதிபத்தி அவருடைய இது வந்து அந்த அணுகுமுறையவே அவருடைய இதுவே வந்து ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டது. அதாவது சொல்லுங்க, அவர் போய் பார்க்குறாரு, போர்க்களத்தை போய் பார்க்குறாரு, தலை இல்லாமல் அந்த இறந்த உடல், துண்டிக்கப்பட்ட வீரர்கள், நிராயுத பாணியான ஒரு இது, பெண்களுடைய புலம்பல், கரெக்டாக சொன்னாக்க அப்படி ஒரு மாதிரி அந்த திகிலூட்டும் துன்பங்களை பார்த்த உடனே அந்த வெற்றியவே அவரால் வந்து துவறக்கிறார். அதான் சொல்லுவாங்களே இந்த வெற்றியை வந்து அதை பற்றின ஒரு இதுவே இல்லை. அதை சொல்லுவாங்க தெரியுமா, ஈவன் ஒருத்தர் ஒரு போய் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மனசு உதுவாயிடும். அந்த அப்போ இவ்வளோ பெரிய ஒரு போர்க்களத்தை பார்க்கும்போது அவருடைய வலி எப்படி இருக்கும், இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த அவருடைய வாழ்க்கையவே மாறுது. அந்த கொடுங்கோல் இயல்புக்கு பதிலாக அமைதியான ஒரு வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கை தேடுது. அதனால தான் அவரை வந்து புத்த மதத்தை பின்பற்றி அந்த போதி தர்மருடைய அந்த மார்க்கத்தை இரு பௌத்த மதத்தை பின்பற்றி இன்னைக்கு உலகெங்கும் சொழித்தோங்கும் ஒரு அமைதிக்கான ஒரு வழியாக அந்த புத்த மதத்தை தழுவி இருக்கார். இன்னைக்கு அந்த பௌத்தராக மாறின அசோகருடைய அந்த சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அதர்மம் அஹிம்சை இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டில் இருக்கிற அந்த மூணு தலை சிங்கம், இந்த அசோக சக்கரம், அந்த அசோக சின்னம், இதெல்லாம் வந்து அஹிம்சை அதாவது பீஸ், அதை போதிக்கிறது தான். இன்னைக்கு நம்மளுடைய நாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதும் கத்தியின்றி ரத்தமின்றி அஹிம்சா வழியால் தான் நமக்கு இந்திய சுதந்திரம் கிடைச்சதுங்கிறது வரலாறு. இந்த இடத்துல ஒரு பாட்டு, விஜயோட அந்த கோட் அப்படின்ற இதில் வந்து ஒரு பாட்டு, அதாவது யுத்தம் புரிகிற மண்டலில் ரத்த பந்தம் போல் பல்லமில்லை அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கண்கள் இந்த பாடல் கேட்கலாம்.

இந்திய வரலாற்றில் பண்டை காலம் முதல் இன்னைக்கு நவீன காலம் வரை முக்கியமான போர்கள், கொஞ்சம் போர்களை பற்றி நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த அமரன்ற ஒரு படம் வந்து அதனால் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த காலத்தில் குருஷேத்திர போர் காலத்துக்கு பிறகு அது மகாபாரத காலம், கலிங்க போர் 261 to 262 கிமு, அதுக்கப்புறம் தரைப்போர்களை வந்து முகமது கோரி வித் பிருத்திவிராஜ் சௌஹான், அது வந்து 1191 to 1192. அதுக்கப்புறம் முதல் பானிபட் போர், முதலாம் பானிபட் போர், கான்வா போர், ரெண்டாம் பானிபட் போர், அப்படி மூன்றாம் பானிபட் போர், இப்படி ஒரு ஒரு காலத்து அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் வர்ற வரைக்கும் போர்கள் வந்துட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவிலே கர்நாடக போர், அந்த மைசூர் போர் அப்படின்ற மாதிரி, மராட்டிய போர், சீக்கிய போர். ஆனால் 1947 நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகும் போர் நடக்கிறது, அதாவது முதல் காஷ்மீர் போர், அதாவது முதல் இந்தோ பாகிஸ்தான் போர் 1947-48. இதை பற்றி எங்கள் அப்பா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 1962 நடந்த இந்தோ சைனா போர், இது எனக்கு ஒரு சின்ன வயசு, அவ்வளவு தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இண்டோ பாக் போர் 1965, இதனுடைய பாதிப்பு கண்ணால் பார்த்து நாங்கள் அனுபவிச்சது. இது என்ன, இடம் மாறுதல், நிறையா விஷயங்கள். ஈவன் அரிசிக்காக சொல்லுவாங்களே, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அரிசி வரணும் 1965, அதுவும் புழுத்து வரும். இப்போ இருக்கிற மாதிரி இப்போ கடையில் போய் அரிசியோ வாங்க முடியாது, புழுத்த கோதுமை எரிபொருளுக்கு போய் க்யூவில் நிற்கணும், ஒன்றுத்துக்கு க்யூ ராத்திரி முழுக்க. இப்படியெல்லாம் இந்த யுத்தத்தினுடைய பின் விளைவுகளை நான் கண்ணால் பார்த்து அனுபவிச்சது. அதனால தான் எனக்கு யுத்தம் இல்லாத பூமி வேண்டும் இன்னைக்கு இந்த தலைப்புக்கு வந்து நேரடி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கார்கில் போர், இதெல்லாம் இப்போ ரீசண்டாக கூட இந்தியா சைனா போர்க்கா

நடந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்ததை பற்றி, ஏதோ புஸ்தகம் வந்தது, அது பார்லிமெண்ட்டை டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த புக்கேன்னு வெளியில் வரல, அந்த சர்ச்சைக்கெல்லாம் நான் போக விரும்பலை. அதில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அந்த பிடிஎஃப் காஃபி கொஞ்சம் பேர்கிட்ட, அந்த காஃபி கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது, முடிஞ்சால் படிங்கன்னாங்க. நான் படித்தனா இல்லையாங்கிறது நான் இந்த இடத்த சொல்ல விரும்பலை. நான் படித்தேன் நிஜமாக சொல்லணும்னா, ஆனால் அதை வந்து பதிவிட விரும்பலை. 1963 இந்த சீன போருக்கு பின்னாடி ரத்த திலகம்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு பாட்டு வரும், புத்தன் வந்த திசையிலே போகணும். ஏன் புத்தன் வந்த திசைனா, சைனாவில் தான் இந்த பௌத்த மதம் ரொம்ப பரவலானது. அதே போல் புனிதர் காந்தியிலேருந்து அஹிம்சை இல்லையா, அந்த பாட்டு எழுதியது கவியரசர் கண்ணதாசன். இந்த பாடல் இந்த இடத்துக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன்.

இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துக்கிட்ட கிட்ட 60 வருஷம் கடந்து போச்சு. இந்த போர்களில் வந்து மற்ற போர்கள் அளவுக்கு கூட பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் இந்த 65 போர் தான் ரொம்ப ரொம்ப சரித்திரம். ஏன்னா இதுலேயும் உயிர் சேதம் அதிகம், இராணுவ வீரர்கள் மட்டுமில்லை அப்பாவி பொதுமக்களும் மிக மோசமாக கொல்லப்படுறாங்க, நிறைய குடும்பங்கள் செதஞ்சு போகுது, எல்லாரும் இதுக்காலும் கேள்விக்குறி. போரில் வந்து பலத்த காயமடைந்து நிரந்தர ஊனமானவங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நான் இப்போ இருந்த என்னுடைய ஊரான வேலூரில் தான் நிறைய இராணுவ வீரர்கள் அவங்க குடும்பம் குடும்பமாக போயிருந்தாங்க. இது அந்த மாதிரி ஒரு ஊனம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய தனி மனிதர் வாழ்க்கையாக மட்டுமே இல்லை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பாதித்தது. இன்றைக்கி கூட அதுக்கான நிறைய அந்த சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா சிலோனுடைய அந்த ஒரு உள்நாட்டு போரெல்லாம்

அதனுடைய காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வேறு வேறு கட்டியில் போய் அவங்களுடைய இடமே மாறுறாங்க. இதனால் அவங்களுடைய உணவு உடை இருப்பிடம் எல்லாத்துக்குமே அவங்க போராடித்தான் அவங்க வந்து போகிறாங்க. ஒரு போர் அப்படின்னா என்ன, உள்கட்டமைப்பு ஆன அழிவு தான். என்ன கேட்க போனால் இந்த ஒரு பாலங்கள் பிரிட்ஜு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிக்கிறது தான் போருடைய முக்கிய. ஏன்னா இது வந்து ஜனங்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கையவே சீரழிக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் எங்கேயோ கண்டியில் மாட்டின்னு இருக்காங்க. யார் அந்த இது வந்து மூடிட்டாங்க, உடனே இந்த கண்ட்ரிக்கும் வர முடியல, அங்கேயும் வர முடியல. அவங்களுடைய அந்த ஒரு ஏர்போர்ட்லேயே ஸ்டக்அப் பண்ண எத்தனை பேர் இன்றைக்கி பதிவுகள் போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ கரன்சி இருக்குமா, டூரிஸ்ட்டுன்னு போனாங்க, போர் வந்தது. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து இன்றைக்கி அவங்க மெசேஜை போடுறாங்க. பட் தேங்க் காட் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு வந்து ஹோட்டல்களை ஃப்ரீயாக கொடுத்து, அவங்களுடைய ஃபுட்டெல்லாம் கொடுத்து அந்த அந்த நாடுகள் அந்த வந்தவங்களை கவனிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்ல, பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு நான் சொல்கிறேன். ஒரு போர்னால் வந்து நிறைய ஸ்கூல் மூடிடுவாங்க, ஏன்னா குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு போர் நோய்களை பரப்பும், ஏன்னா தொற்று நோய்கள் சுருக்கமாக ஒரு தேசத்துக்கு நிறைய துன்பங்களும் அழிவுகளும் ஏற்படுறது வந்து போர் தான். இது ஒரு சில நாளில் நீண்ட காலமாகவும் நீடிக்கிறது போராதற்கு. அது என்னென்னா அன்னைக்கு மட்டுமே அதனுடைய விளைவு இல்லை, நீண்ட காலத்துக்கும் நீடிக்கும். இன்றைக்கி இந்த நடக்கிற இப்போ இருக்கிற இதனால் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் முக்கியமாக. நமக்கு ஏதாவது பொருள்கள் வரணுன்னா வர முடியாது, வான்வழி கப்பல் வழி வர முடியாது, தரை வழியாக வர முடியாது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து என்னென்னா, எரிபொருளுடைய விலை ஏற்றம் வந்து எல்லா மக்களையுமே பாதிக்கும். இன்றைக்கி நெடுங்காலமாக போர் நடந்துனே இருந்தாலும் நிறைய வரலாறு தன் பக்கங்களில் எழுதித்தான் வச்சுருக்கு. அந்த விலை மதிப்பில்லாத நிறைய உயிர்கள் திரும்பி வரப்போகிறது இல்லை. நாசம், இழப்பு, ஒரு நாட்டோடைய அழிவு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாட்டுடைய அழிவுன்னா ஒரு ஒருங்கிணைந்த நிறைய நாடுகள் வந்து சின்ன சின்னதாக சிதறி போன அதையும் காலம் தன் பக்கத்தில் எழுதி தான் வச்சுருக்கு. ஒரு சிலது திரைப்படங்களாகவும் ஆவணப்படுத்தியிருக்கு, புஸ்தகங்களா திரைப்படங்களா. கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படத்தை பார்க்குறார், 1959 அது. அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் தமிழில். அதோடய டைலாக்ஸ் எல்லாம் கூட அவருடைய துணையோடு வேற ஒருத்தர் எழுதினாங்க. இது என்ன கதைனாக்க, ஒரு இராணுவ வீரன் வந்து ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கான், தாய் அவனுக்காக காத்துட்டுருக்கான்னு. இந்த இது வந்து ஒரு ரஷ்யன் படம், த பேலட் ஆஃப் அ சோல்ஜர் அப்படின்ற ஒரு படம் அது. இது இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெட்ராஸில் அவங்க போடுறாங்க. அவங்க இது ஒரு ரீமேக் ஃபிலிமாக இவர் தயாரிச்சதுலேருந்து தாயே உனக்காக இந்த பாடல் கேட்போம் நம்ம.

கருநீல மலை மேலே தாய் இருந்தாள், காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான். வரவேண்டும் பிள்ளை என காத்திருந்தாள், வழி மீது வெளி வைத்து காத்திருந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நிறைய பேர் இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த வார் பீரியட்லெல்லாம் வந்து இதை கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் அழுதவங்க தான். அழாத அந்த போர்க்களத்துக்கு போன தாய்மார்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தின ஒரு கால பாட்டு அப்படின்னு சொன்னாக்க இந்த பாட்டு. 1965 ஒரு ஒப்பந்தம் வருது நமக்கு இண்டோ, நம்ம அந்த வாரில் வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு சில நெறிமுறைகளை பற்றி அந்த சமயத்தில் இது மாதிரிலாம் பேசுவாங்க. சட்டபூர்வமாக ஒரு அதிகாரம் கொண்டவர்களால் மட்டும்தான் ஒரு வாரை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். அதன் நோக்கம் நல்லதாக இருக்கணும், தீய சக்திகளை அழிக்க, அதாவது சொல்லுவாங்களே ஒரு ஒரு இதை வந்து இது பண்ண. பொதுவாக ஒரு வாருங்கிறது என்ன, இப்போ சூரபத்மன் இதை வந்து கந்தசஷ்டி கவச இதில் கந்தசஷ்டி டயத்தில் வந்து எப்படின்னா அந்த டெவியில் வந்து கொள்றது தான் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துனா தீபாவளி எடுத்துனா நரகாசுர வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அசுர வதம் ஒரு தீமையை அழிக்கிறது தான் அதுக்கனுடைய இதுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நியாயமாக இருக்கணும், அந்த காரணம் நியாயமாக இருக்கணும். சரி, இந்த இதில் வந்து போர் மட்டும் நடக்காமல் இருந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிற போர் நடந்தால் தானே நிலமெல்லாம் தரிசாக போச்சு, அதனால் எல்லாரும் அப்படியே உழவு தொழில் அப்படியே செழித்து ஓங்கும். நம்ம அப்படி எல்லாரும் வந்து தெய்வத்தை நல்லா செழிப்பாக இருப்போம், அதனால் வந்து தெய்வம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. உழவு தொழில் வந்து இன்டர்நேஷ்னல் இதுவாக இருக்கும், என்னது ஒரு இதுவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நமக்கு கரன்சியே வேண்டாம், எங்கிட்ட அரிசி இருக்க அவங்ககிட்ட கோதுமை இருக்க நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு அவ்வளோ ஒரு நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் அப்படியே வந்திருக்கும். இந்த இப்போ பேசுகிறம மக்களாட்சி மன்னராட்சி சோசியலிசம் கம்யூனிசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே வந்திருக்காது, முக்கியமாக மதங்கள் இதெல்லாம் இருந்தே இருக்காது. அப்படியே இன்றைக்கி கூட சுவாமி வந்து இன்றைக்கி புனிதமாக இருப்பார், கரெக்டாக சொல்லணும்னா கிருஷ்ணர் வந்து மகாபாரத போகிற முன்னேருந்து நடத்தவே இல்லை. அதே போல் ராமர் வந்து

பரவாயில்ல, பொண்ணாக போயிட்டு போகுதுப்பா, வைஃப் தான், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் மன்னித்து அப்படியே ராவணனை மன்னித்து விட்டுட்ருப்பார். அப்படியே எல்லாம் இன்றைக்கி மத தலைவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப புனிதர்களாக அவ்வளோ இதுவாக இருப்போம். எங்கள் உலகம் அவ்வளோ நல்லவங்களாக நம்ம இருப்போம், இப்போ கூட நம்ம நல்லவங்களா என்ன இல்லைப்பா. எப்போவுமே போர் வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம்தான். ஏன்னா நம்மளுடைய பிறப்பே போரில் தான் தொடங்குது, உண்மைதானே? அது சயின்டிஃபிக்காலாம் பேசுறதுக்கு நான் போல. ஒரு மிருகங்களோடெல்லாம் போரிட்டு தன்னுடைய தன்னுக்கான இடத்தை வந்து நிலைநாட்டுறோம். இதுதான் ஒரு காடுகளை அழித்து தான் இன்றைக்கி நாடுகள் தன் பசியை போக்க ஒரு ஆடோ ஒரு மாடோ கொள்றோம். அப்புறம் மைக்ரேஷன், எந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கோ அந்த இடத்துல போயிட்டு யார் வந்து ஆதிக்கம் உள்ளவங்களோ அவங்க ஆதிக்கம் இல்லாதவங்களை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய பழங்குடி மக்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் நம்ம நிறைய பேர் இதை காட்டாக ஆக்கிரமிச்சு கொடுக்கும். இன்றைக்கி கூட நீலகிரியில் வந்து இந்த காட்டுவாசிகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு நிறைய ரிசார்ட் எல்லாம் கட்டிட்டு நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காங்க, பெரிய பெரிய பங்களாக்களை கட்டின்னு இருக்காங்க. இவ்வளோ எதுக்கு? சென்னையுடைய கடற்கரை ஓரம் இருக்கிற நிறைய மீனவ கிராமங்களை அழித்து இன்றைக்கி பண்ணை வீடுகளாக ஆகியிருக்கு. இதை பற்றிலாம் நான் பேச வந்த போல. என்ன ஒன்று, ஒரு போர்னு அது ஒரு போட்டி. இன்றைக்கி வந்து நிறைய மனுஷனுடைய சிந்தனைக்கு வேலைன்னு ஒவ்வொரு கருவியாக ஒவ்வொரு துறையிலையும், இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், பயோ வெப்பன்றோம். சப்போஸ் இந்த போர்கள்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நடந்திருக்குமா? இல்லை, நடந்திருக்காரு. அதில் சந்தோஷமாக இருக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான கேள்வி என்ன சொல்ல முடியும்? ஒரு போர் அதுக்கான ஒரு வடுக்களை நம்முடைய மனசில் நிறுத்தித்தான் போகுங்கிறது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கான தீர்வு ஆராய்ஞ்சு நல்லதாக கெட்டதாக செய்ய தான் அந்த அரசு அந்தந்த கவர்மெண்ட்டு அந்தந்த நாட்டோடைய கடமை. வார் வேண்டாம், ஏன்னா அதனுடைய அழிவுகள் வந்து ஜாஸ்தி. நான் வெரி ரீசண்டாக ஒரு புஸ்தகம் படித்தேன், எ வேர்ல்டு வித்தவுட் வார். இது ஒரு நம்ம ஒரு சந்தீப் பாஸ்லேக்கர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கார். இவரை நான் தற்செயலை அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் இதை பற்றி சித்தாந்தம் இதை பற்றியெல்லாம் படிக்க ஒரு இதில் வலைதளத்தில் தேடும் போது இது வந்தது. இது ஈவன் இந்த இன்றைய தலைப்பே முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது அந்தப்படி ஏதோ ஒரு இதை பார்க்க போய் தான் வந்தது. இந்த சந்தீப் வாசலேக்கவர் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் இந்த வெஸ்டர்னைஸ் கண்ட்ரிக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு கோல்டு வார், அதுக்கப்புறம் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட கோல்டு வார், இது இந்த வார்களுக்கும் பின்னாடி இருக்கிற அபாயங்கள் இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். எடுத்த வைக்கிறதுக்கு மனசு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளோவாக இருந்தது ரைட்டிங். இந்த கோல்டு வார் கூட எப்பேற்பட்ட அபாயங்கள், ஏன் போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இவர் சொல்ல ரீசன்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி இவருடைய புக்ஸ் எல்லாம் வந்து மத்திய பிரதேசருடைய அந்த ஒரு இதில் சிலபஸில் வச்சுருக்காங்க. அதாவது நாம் படித்ததெல்லாம் வந்து கலிங்கத்து போர், அசோகர், மௌரியர் இதெல்லாம் படித்தோம். ஆனால் லேட்டஸ்ட் வார் இந்த தலைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். அதனால் கல்வியில் வந்து புதிய விஷயங்களை புகுத்தணும். அதில் நிஜமாகவே இந்த சென்ட்ரல் சிலபஸை நான் வந்து பாராட்டுறேன். இந்த இவர் வந்து இந்த வார் அண்டு அது வார் அண்ட் பீஸ் அதுக்கு தொடர்பான நிறைய கன்சல்டேஷன்லாம் கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை நான் நிஜமாக ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு. இந்த எபிசோட் நான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வார் வேண்டாம், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. அமைதி வேணும், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. சரி, புதிய புதிய சிந்தனைகள் இன்னும் கொஞ்சம் மீண்டும் இணைகிறேன். நன்றி.